சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:01. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கோவை சேரன்மாநகர் ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் நடிகர் முத்துராமனுடைய மகன் கார்த்திக் நடித்த ஒரு சில படங்களிலிருந்து ஒரு சில படப்பாடல்கள் பலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. கேஜே இயேசுதாசுடன் பிற பெண் பாடகர்கள் இணைந்து பாடிய பாடல்தான் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தொடக்கத்தில் அவள் சுமங்கலிதான் இந்த படத்திலிருந்து நினைத்தால் இனிக்கும் அனைத்தால் மணக்கும். இதோ கே.ஜே. இயேசுதாசுடன் ஜானகி அம்மா பாடிய பாடல்.

தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், கன்னியாகுமரி இரண்யர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் இதயராகம் எனும் இனிய நிகழ்ச்சியை சிறப்பித்து சிறப்புக்கு சிறப்புகள் பல சேர்த்து இன்று கோவை ராஜேஷ் அவர்களின் இனிய பாடல்களை தந்து நடத்திய அழகுபடுத்திய அழகுக்கு அழகு சேர்த்து பாடல்களை எல்லாம் இளம் தென்றல் காற்றாய் இன்னிசை மழையாய் தேன் சுவையாய் தித்திப்பாய் திகட்டாத தேன் அமுதாய் இதயத்தை திருடும் இதமான இசையாய் நிகழ்ச்சியை மேலும் அழகு சேர்த்து பாடல்களை எல்லாம் நந்தவனத்து பூக்களின் மனமாய் புகழ்மணம் பரப்பும் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா அம்மாவுக்கும் இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நிகழ்ச்சி வெல்லட்டும், நன்றி என்று அழகான ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர், நன்றிகள் ஐயா. அடுத்து சோழச்சேரி தேன்மொழி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நன்றி. நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்களும் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் நன்றி. அடுத்து கன்னியாகுமரி இரண்யல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் ஒலித்த பாடலுக்கு சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள், நன்றி. தேன்மொழி சகோதரி அவர்கள் இனிமையான இதமான பாடல் கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் பரசுராமன் தனலட்சுமி அவர்களும் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், வாருங்கள் அண்ணா. நன்றி. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் நம் சபரிவானில் ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த பாடலுக்கு செல்வோம். நட்பு இந்த படத்திலிருந்து அதிகாலை சுவவேலை உன் ஓலை வந்தது. இதோ கே ஜே யேசுதாசுடன் ஜானகி அம்மா.

அழகான அருமையான பாடல். அதிகாலை சுபவேளை உன் ஓலை வந்தது என்று ஒலித்த நேரம் பிற்பகல் 3:10 ஒலித்தது அந்த பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், கோவை பத்மா சகோதரி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று வாருங்கள் சகோதரி. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கையவர் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், நன்றி. நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் இந்த நேரத்தில் ஓலை வந்தது சூப்பர் என்று ஒரு அழகான ஒரு பதிவு. ஆமாம், ஒரு நற்செய்தியான ஓலை தான் வந்தது என்று கேள்விப்பட்டேன். சிறப்பு, சூப்பர் சூப்பர். அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள் அதிகாலை சுபவேளை உன் ஓலை வந்தது இனிமையான பாடல், பாடல் தேர்வு அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள், நன்றி. இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கி உள்ளார்கள், நன்றி. அடுத்து தூத்துக்குடி செல்வி செல்வம் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். இத்தனை நாட்களாக எங்கு சென்றார்கள் என்று தெரியவில்லை. வாருங்கள் வாருங்கள் சகோதரி, எப்படி இருக்கின்றீர்கள்? அண்ணா பேரன் நீங்கள் உங்கள் குடும்பம் எப்படி இருக்கின்றீர்கள்? பாடலுக்கு அதிகாலை பாடல் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள், நன்றி. பேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் இனிமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். தேன்மொழி சகோதரி செல்வி அக்கா ஓலையோடு வந்து விட்டார்கள் என்று ஒரு அழகான ஒரு பதிவு, சூப்பர் சூப்பர். தேன்மொழி அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு, மிக இனிமை இந்த பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள் தூத்துக்குடி செல்வி அவர்களுடைய பதிவுக்கு உங்கள் பதிவை பார்த்து ஒரு வருடம் ஆனது போல் உள்ளது. ஆ அப்படியா, சரி சரி, இப்பொழுது பார்த்து கொள்ளுங்கள், நன்றி. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள் போட்ட பதிவு, அந்த அம்மா அனிட்டன் ஜோவுடன் அவ்வளவு பிஸி என்று. ஆமாம், பேரனோட பிஸியாக தான் போகட்டும், இன்னும் ஒரு 5 மாதங்கள் உங்களுக்கும் நீங்களும் பிஸியாக தான் இருப்பீர்கள் தேன்மொழி, நன்றி. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள் என்ன ஓலை வந்தது அக்கா எங்களுக்கு சொல்லுங்களே அப்படி என்று ஒரு கேள்வியை கேட்டுள்ளார்கள். கேள்விப்பட்டேன், அது என்ன ஓலை என்று எனக்கு தெரியாது, அவங்களும் சொல்லவில்லை, ஆனால் மகிழ்ச்சியான ஓலை தான் என்று நான் மனதிற்குள் நினைத்து கொண்டேன், அவ்வளவுதான். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து வாலிபமே வாவா இந்த படத்தில் இருந்து இதோ இந்த பாடல். எஸ்பி சைலஜா கேஜே எஸ் தாஸ் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல்.

என்ன ஒரு அழகான மென்மையான குரலில் அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. எஸ்பி சைலஜாவுடன் கேஜே யேசுதாஸ் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள். கன்னியாகுமரி இரணில் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார் ஒலித்த பாடலுக்கு. அடுத்து நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் ஒலித்த பாடல் பொன்வான பூங்காவில் தேரோடுது சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. நன்றி ஐயா. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் வாங்கக்கா டீ குடிக்கலாம், இதுக்குள்ளேவே 3:30 கூட ஆகவில்லையே, நான் 4:30-5 மணி ஆகிவிடும், இன்று பால் கூட வாங்கிட்டு வரவில்லை, நிகழ்ச்சி முடித்து விட்டு தான் போக வேண்டும். நன்றி நன்றி, எடுத்துக்கொண்டேன். அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் மேச்சேரி அறிவழகு மங்கை போட்ட ஒரு பதிவுக்கு அந்த டீக்கு எனக்கு சர்க்கரை இல்லாமலையா அப்படி என்று கேட்டுள்ளார், கொடுப்பார் என்று நினைக்கிறேன். ஆஹா, அறிவழகு மங்கை அவர்கள் கீதநேசன் ஐயா அவர்கள் கேட்டதற்கு இதோ தருகிறேன் ஐயா என்று தந்துவிட்டார். எடுத்துக்கொள்ளுங்கள் ஐயா. கீதநேசன் ஐயா அவர்கள் டீ கடையை ஏதாச்சும் வச்சிருக்கலாமா ஐயா? எல்லா வியாபாரம் முடிஞ்சிடுச்சு, இப்போ டீ கடை. சரி, நீங்கள் டீ கடை வைங்க, நான் பஜ்ஜி கடை வைக்கிறேன். இது ஒரு வியாபாரமாக இருக்கும், பொழுதுபோக்காகவும் இருக்கும். அந்த வியாபாரத்தை பார்த்து கொண்டே நம்ம நிகழ்ச்சியும் நடத்தலாம். அங்கே வரும் அந்த கடைக்கு வரும் ஆட்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டே இன்னும் ஒரு டீ, இன்னும் 2 பஜ்ஜி கொடு என்று வாங்கி சாப்பிடுவார்கள். பஜ்ஜிக்கு பஜ்ஜி வியாபாரம், டீக்கு டீ வியாபாரம், பாடலுக்கு பாடலும் நம்ம நிகழ்ச்சியில் ஒலித்து கொண்டிருக்கும். சூப்பர், அருமையான ஒரு ஐடியா கொடுத்த நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள் அரிதான பாடல் அருமையாக உள்ளது, தேர்வு செய்த சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கு நன்றி, இசைத்தரம் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் இயக்குனர் போட்ட பதிகம் இன்னும் இல்லை ஐயா, டீ கடை வைத்து விடலாம் ஐயா, வைக்கலாம் வைக்கலாம் வாங்க. அடுத்து தேன்மொழி அவர்கள் அருமையாக பதிவு போடும் சகோதரர் பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு தூங்கிவிட்டார் போலும், இல்லை இல்லை, அவர் தூரத்தில் தம்பதியருடன் கோயிலுக்கு சென்றுள்ளார். காலையிலே எனக்கு செய்தி சொல்லிவிட்டார், வாழ்த்தும் நான் சொல்லிவிட்டேன், அவரும் நம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டார். நன்றி. அடுத்து தூத்துக்குடி செல்வி அவர்கள் மேச்சேரி அரியழகன் போட்ட பதிவுக்கு 1 வருடமாக என பதிவு தினம் வந்துட்டு தான் இருக்கு, உங்கள் தேடலுக்கு நன்றி. ஆமாம், ரொம்ப நாளாக காணவில்லை உங்களுடைய பதிவு, அதற்கு தான் அந்த தம்பி அந்த பதிவை போட்டார்கள். தேன்மொழி அவர்கள் தூத்துக்குடி செல்வி போட்ட பதிவுக்கு உண்மை உண்மை என்று ஒரு அழகான ஒரு பதிவு, ஏனென்றால் பேரனுடன் பிஸியாக இருந்ததை அவர் ஒத்துக்கொண்டார். சரி, நம் நிகழ்ச்சிக்குள் வருவோம். இன்று இதயராகும் நிகழ்ச்சியிலும் கோவை ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் கார்த்திக் நடித்த ஒரு சில படங்களிலிருந்து ஒரு சில படப்பாடல் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. கேஜே இயேசுதாசுடன் பிற பின்னணி பாடகிகள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் மனுஷியா. நிலையத்தில் நேரம் 3:24. அடுத்த பாடலுக்கு வருவோம். வாலிபமே வாவா, சாரி இது போட்டு விட்டோம் அல்லவா, கெட்டி மேளம். கெட்டி மேளம் இந்த படத்திலிருந்து தாகமே உண்டானதே, இதோ இந்த பாடல் கெட்டி மேளம் படத்திலிருந்து தாகமே உண்டானதே, உமாரமணனுடன் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

0: அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், அறிவழிமகை அவர்கள் தேன்மொழி போட்ட பதிவுக்கு, கோவிலுக்கு போகிறதாக காலையில் சொன்னார் அக்கா போயிருப்பார். ஆமாம், அதை தான் நானும் சொன்னேன். காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி நிகழ்ச்சி கேட்க வாய்ப்பு இல்லை சகோதரி, கோயிலுக்கு செல்கிறோம். ஆனால் எல்லோருக்கும் நன்றியை சொல்லிவிடுங்கள், பாடலை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் அப்படி என்று ஒரு தகவலை தந்துவிட்டு கோயிலுக்கு சென்று விட்டார்கள். நன்றி. அடுத்து மேச்சேரி அறிவழகமங்கை அவர்கள் போட்ட பதிவுக்கு, தூத்துக்குடி செல்வம் அவர்கள் ஒரு சரி படித்ததே நான் படிக்கிற போல் இருக்கே. தூத்துக்குடி செல்வி அவர்களை நான் நலம் விசாரித்தேன் அல்லவா, நலம் விசாரித்ததில் நன்றி மேம் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி. இங்கே பக்கத்தில் கோயிலில் ரேடியோ பாடிக்கொண்டிருக்கின்றது, அந்த ஒரு இது அங்கு தான் நோக்கமாக போகின்றது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பரசுராமன் அவர்கள் சூப்பர் நிகழ்ச்சி, சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். தூத்துக்குடி செல்வம் அவர்கள் அறிவழகமங்கை அவர்கள் போட்ட பதிவு, சூப்பர், நானும் இப்பொழுது தான் மாமாவுக்கு ஒரு டீ கொடுத்து விட்டு நானும் டீ குடித்து விட்டு வந்துவிட்டேன் என்று ஒரு சிறப்பான ஒரு பதிவு. எல்லாரும் என்னை வெறுப்பேற்றி கொண்டு இருக்கின்றார்கள், டீ டீ டீ டீன் என்று. அடுத்து கன்னியாகுமரி இரணியர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் பாடல் அணிவகுப்பு மிகவும் சிறப்பு, வாழ்த்துக்கள் பாராட்டுகள், சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். தூத்துக்குடி செல்வி அவர்கள் ஆமாம் மிகவும் சிறப்பு தான், நான் மூணாவது பாடல் கேட்கிறேன், இந்த பாடல்தான் கேட்காத பாடல், சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். அறிவழகமங்கை அவர்கள் தூத்துக்குடி செல்வி போட்ட பாடல் பதிவுக்கு, நானும் கேட்காத பாடல்தான் என்று பாராட்டி உள்ளார்கள். தேன்மொழி அவர்கள் மிக இனிமை இந்த பாடல், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி வாழ்த்துக்கள் என்று பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்து கொண்டு இதை ஒரு சகோதரியுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ இருக்கின்றது. யாரது சொல்லாமல் சொல்லி போனது, ஐயோ நீங்க ஓடிடுங்க.
1: சூப்பரா பாட்டு போய்கிட்டு இருக்கு, அருமையா பதிவு போடுற எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்க்கா. சூப்பரா பாட்டு அருமையா சகோதரர் பிடிச்சிருக்காரு, அவருக்கும் பதிவு போடுற எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்க்கா.
0: நன்றி நன்றி. எனக்கு நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே சகோதரர் தொலைபேசி வழியாக வந்துவிட்டார், நாங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றோம் என்று. அவர் எப்பவுமே யாருடைய பாடலாக இருந்தால் தொடக்கத்திலே வந்து எனக்கு தொலைபேசி வழியாக சொல்லிடுவார். நன்றி நன்றிமா, நன்றி. அடுத்த பாடலுக்கு செல்வோமா? நன்றிமா நன்றிமா. என்ன நேயர்களே, பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரி, சகோதரருடைய சகோதரி சிறு உரையாடல் உரையாடி சென்றார் நம் நிகழ்ச்சியை பற்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரையா நம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலுக்கு செல்வோம். அக்னி நட்சத்திரம் இந்த படத்திலிருந்து வா வா அன்பே அன்பே, இதோ சித்ராவுடன் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், அகில ஸ்ரீதர் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி. வா வா அன்பே அன்பே, அருமையான பாடல் பதிவு, சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து மேச்சேரி அறிவழகன் தம்பி அவர்கள் வா வா அன்பே அன்பே பாடல் இனிமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். அகில ஸ்ரீதர் அவர்கள் போட்ட பதிவுக்கு தூத்துக்குடி செல்வி அவர்கள் சூப்பர் சாங் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒழித்த பாடலுக்கு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்து கொண்டு அடுத்த படப்பாடலுக்கு செல்வோம். இது நம்ம பூமி. இந்த படத்திலிருந்து வானம் மழை தூவல், சாரி வானம் மழை போலே, இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் கே.ஜே. யேசுதாஸ். இடம்பெற்ற படம் இது நம்ம பூமி. வானம் மழை போலே, இதோ இந்த பாடல்.

என்ன ஒரு அழகான அருமையான வரிகளில் அமைதியான பாடல், அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு கேட்டால் எப்படி இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு நான் இந்த பாடலை நான் ரசித்து கேட்டேன். இப்பொழுது அருமையான பாடல் கேஜே யேசுதாஸ் குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள், அருமையான பாடல் வேற லெவல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. தூத்துக்குடி செல்வி அவர்கள், வானமழை போலே அழகான பாடல், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து கோகிலா அகிலா ஸ்ரீதர் அவர்கள், வானமழை போல் புது பாடல்கள், கானமழை தூவும் முகில் ஆடல்கள், இசையால் அமைதி பெறும் இதயம் காயங்களை மறக்கும், பகை நெஞ்சும் சாந்தி பெறும் அழகான இசையால் இனிய பாடல், சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். வானமழை போல வானமழை போல் புது பாடல்கள், கானமழை தூவும் முகில் ஆடல்கள், இசையால் அமைதி பெறும் இதயம் காயங்களை மறக்கும், பகை நெஞ்சும் சாந்தி பெறும் அழகான இசையால் இனிய பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார். நன்றி நன்றி சகோதரி. அடுத்து தேன்மொழி சகோதரி, வானமழை போலே புது பாடல்கள், இனிமையான பாடல் கேஜே யேசுதாஸ் குரலில் இனிமையான பாடல், தேர்வு அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். மனதிவருடும் கீதங்கள் என்றும் சிறப்பான பாடல் அருமை என்றும் பாடலை பாடிய கேஜே யேசுதாஸ் ஐயாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார் நம் தேன்மொழி சகோதரி அவர்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நம் சபரி வானொலியில் இதயராகும் நிகழ்ச்சியில் நடிகர் கார்த்திக் நடித்த ஒரு சில படங்களிலிருந்து பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இப்பாடல்களை தொகுத்து அனுப்பியவர் கோவை ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில்தான். தனிப்பக்கத்திலிருந்து ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் ஐயா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாவரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:47. அடுத்த படப்பாடலுக்கு செல்வோம். கல்யாண ராசி இந்த படத்திலிருந்து 1000 தலைமுறை கேட்கும். இதோ சித்ராவுடன் கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

என்ன ஒரு அழகான இசையுடன் அழகாக ஒலித்துச் சென்றது. சித்ராவுடன் கே.ஜே. யேசுதாஸ் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தம் தூத்துக்குடி செல்வி அவர்கள் அகில ஸ்ரீதர் போட்ட பதிவுக்கு இதுக்கு முன்பு போட்ட பதிவு பாடலுக்கு அழகான வரிகள் தான் என்று பாராட்டி உள்ளார்கள். அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள் ஆயிரம் தலைமுறை கேட்கும் அரிதான பாடல், கேட்க இனிமையாக உள்ளது, சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். கன்னியாகுமரி இரண்யர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் ஒலித்த பாடலுக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் பூக்குத்து கொடுத்து பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு வருவோம். எதிர்காற்று இந்த படத்திலிருந்து கூண்டை விட்டு வெளியே வந்து, இதோ இந்த பாடலும் கே.ஜே. யேசுதாஸ் தனித்து பாடிய பாடல்தான். இந்த பாடலும் கேட்பதற்கு அருமையாக இருக்கும். இதோ நான் இந்த பாடல் எடுக்கும் பொழுது இரண்டு முறை மூன்று முறை அமைதியாக கேட்டு ரசித்து விட்டு தான் அதன் பிறகு எடுத்தேன். அப்படிப்பட்ட ஒரு அழகான அருமையான பாடல் இதோ நாம் அனைவரும் இப்பொழுது கேட்டு ரசிப்போம்.

என்ன ஒரு அழகான அருமையான பாடல். மென்மையான வரிகளில் சோகமான வரிகளிலும் பாடல் ஒலித்துச் செல்வது கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அகில ஸ்ரீதர் அவர்கள். காதல் வேதமாக ஒலித்த பாடல். நெஞ்சம் மயங்குமோ இரவு பகல் அறியாது, மங்களமேளம் எங்கும் கேட்கும் உளவும் காதலின் சங்கீதம் என்று ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி நண்பர் வந்து நம் நிகழ்ச்சியில் இணைந்து விட்டார்கள். ஹலோ என்று வாங்க வாங்க, உங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவருமாக. அடுத்து ஒலித்த பாடலுக்கு இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள். பாதி பேர் இல்லை, எதற்கு பார்வையிலே மனிதனை பார், பழகி பார்த்தால்தான் தெரியும் என்று ஒரு அந்த ஒரு அழகான வரிகள் நான் முழுமையாக வாசிக்க விரும்பவில்லை. அந்த வரிகளுக்கு இந்த பதிவு. சூப்பர் சூப்பர். எல்லாருமே அப்படி இருக்க மாட்டார்கள், அதில் ஒரு சிலர் தான் மிருகமாக இருப்பார்கள். எல்லா மனிதர்களையும் நாம் குறிப்பிடக்கூடாது. அப்படி தான் அழகான அருமையான பாடல். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள். காலை முதல் தற்போது வரை முருகன் ஆலயம், மேட்டுப்பாளையம், வன பத்ரகாளியம்மன் கோவில் எல்லாம் தரிசனம் செய்துவிட்டு தற்போது வீட்டிற்கு வந்து அமர்ந்து ஹலோ சொல்லியிருக்கேன். வாங்க வாங்க, சாமி தரிசனம் நன்றாக கிடைத்ததா? வாழ்த்துக்கள். அடுத்து தூத்துக்குடி செல்வி அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தேன்மொழி அவர்கள். கூண்டை விட்டு வெளியே வந்து சிறப்பான பாடல், சோகமான பாடல், சோகத்திலும் சுகமான பாடல், சூப்பர் சோகத்திலும் தத்துவ பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் செல்வி போட்ட பதிவுக்கு நன்றிகள் பல என்றும் பாராட்டியுள்ளார்கள். கீதநேசரி ஏதோ ஒரு பதிவு போட்டார், எடுத்து விட்டார், என்னவென்று எனக்கே தெரியவில்லை படிப்பதற்குள்ளாக. சரி இருக்கட்டும். அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் பூங்குயிலின் சோகம் இனிய பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி சகோதரி அவர்கள் சகோதரர் ராஜேஷ் பாடல்கள் தேர்வு அருமை, நன்றி வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தூத்துக்குடி செல்வி அவர்கள் ஐயா உங்களுக்கு என்னது இது தினசரி வாழ்த்து சொல்லுது ஐயா. சூப்பர். ஆமாம் ஐயா, உங்களுக்கு ஏன் போறாமை ஐயா, ஏதோ தூத்துக்குடி செல்விக்கு போட்ட பதிவுன்று நினைக்கிறேன். சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும், அதை தான் அவர் எடுத்துட்டார், அவர் அப்படித்தான் செய்வார் என்று ஒரு பதில் தூத்துக்குடி செல்வி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நன்றி நன்றி. அடுத்த பாடலுக்கு செல்வோம். பெரிய வீட்டு பண்ணக்காரன்.

பெரிய வீட்டு பணக்காரன் படத்திலிருந்து மல்லிகையே மல்லிகையே தூதாகவா. இதோ சித்ரா குரலில் இந்த நிகழ்ச்சி நடக்கும்பொழுது இப்பொழுது இரண்டு பேர்கள் வந்து வந்து போய்விட்டார்கள். அவர்களை பார்ப்பதே எனக்கு பெரிய வேலையாக இருக்கின்றது. இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

0: அழகான அருமையான பாடல். கேஜே யேசுதாசுடன் சித்ரா இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பழைய நினைவுக்கு கொண்டு வந்த நம் சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த படம் வெளியான வருடம் அசோக் பில்லரில் உள்ள உதயம் தியேட்டரில் நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்து பார்த்த படம், முதல் படம். அன்றுதான் ரிலீஸ் ஆனது. அப்பொழுதே டிக்கெட் எடுத்துக்கொண்டு பார்த்து வந்தோம். இது வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி என் வாழ்க்கையில். அடுத்து பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் இரண்டியர் அவர்கள், ஐயா அவர்கள் அருமையான இனிமையான பாடல், வாழ்த்துக்கள், சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். பரசுராமன் தனலட்சுமி அவர்கள், மல்லிகையே மல்லிகையே தூதாக போகும், ரொம்ப ரொம்ப அற்புதமான பாடல், சூப்பர் என்று பாராட்டியுள்ளார், நன்றி அண்ணா. அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள், மல்லிகை தூது தூது துள்ளி வரும் தென்றல், தனிமையில் நித்திரை கேட்குதோ தெரியாமலே பிறையாகும் காதலன் செண்பகமும் மல்லிகை மொட்டு வாட்டுமா, என்ன அழகான பாடல் பதிவு, சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள் அந்த ஒலித்த பாடலின் வரிகளை. அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள், வேற லெவல் மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் நம் கேஜே யேசுதாஸ் அவர்களையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். இசைத்தரம் அருமை, கேட்கவே ஆனந்தமாக இருக்கு, மனதை தொட்ட பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. அடுத்து பரசுராமன் தனலட்சுமி அவர்கள் போட்ட பதிவு, செல்வி அவர்கள் அழகான பாடல், அனுசுயமே மலரும் நினைவுகளை தந்ததுக்கு பாடலை கேட்டவுடன் அவர்களுக்கு எப்படியெல்லாம் ஞாபகம் வருது என்று இதெல்லாம் மறக்க முடியாது செல்வி, அனுபவப்பட்டதாலும் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு அனுபவமான பாடல்தான் படம் இது. நான் பார்த்தது என்னுடைய கணவருடன். படம் வெளியான வரும் அந்த அன்றே முதல் படம் அன்று முதல் காட்சி நாங்கள் போய் பார்த்தோம் இருவருமாக உதயம் தியேட்டரில். சிறப்பு. அடுத்து நம் நிகழ்ச்சியில் ஒரு நண்பருடன் உரையாடல். ஹலோ.
1: வெல்லும் சொல்லாக்கி நாவாலும் பாவாலும் திறமை வள ஊட்டி நாட்டோரையே வியக்க வைத்து மூவாத முத்தமிழை நிகழ்ச்சிகள் மூலம் உறவுகளுக்கு முறையாக கற்பித்து முத்திரை பதித்த சபரி இணைய வானொலியில் இத்திரை களத்தில் அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் இடையராகத்தை சிறப்பித்த முதலில் தங்களுக்கு நன்றி வாழ்த்துக்களோடு அடுத்து இனிமையான பாடல்களை தந்த இதய ராகத்தை இனிமையான ராகமாக்கிய ஐயா ராஜேஷ் அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள். அதாவது இதய ராகத்தின் இனிய பாடல்களுக்கு உறவுகளின் கருத்து பதிவுகள் அற்புதமான படைப்பு, பாடல்கள் அனைத்தும் அருமையான ஆனந்த கழிப்பு, உறவுகள் அடுத்த பாடல் எது என்று எதிர்பார்ப்பு, அதுவே ஐயமில்லா விவரிப்பு, பாடல்கள் அனைத்தும் அருள்சுவை தமிழ் போல அருமை, அதிலும் ராஜேஷ் ஐயாவின் தொகுப்பு பாசத்தோடு நல்ல சிறப்பு, கார்த்திக் பாடல்களின் அணிவகுப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. அதனால அவருக்கு ராஜேஷ் ஐயாவுக்கும் பாடலை சிறப்பாக தொகுத்து வழங்கிய தங்களுக்கும் ஒவ்வொரு பாடலை கேட்டு பதிவிட்டு வாழ்த்திய பாராட்டுக்குரிய அனைத்து உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றிகள் ஐயா, அவர்களுடைய சார்பாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சி பற்றி ஒரு அழகாக உரையாடி சென்றார் நம் நண்பர் கன்னியாகுமரி இரணில் ஜெகதீஷ் ஐயா அவர்கள். கேட்டோம் அல்லவா, அடுத்த பாடலுக்கு செல்வோம். உன்னை சொல்லி குற்றமில்லை, இந்த படத்திலிருந்து சொர்க்கத்தின் வாசற்படி. இதோ கேஜே யேசுதாஸ் சித்ராவுடன் இந்த படம், சாரி கேஜே யேசுதாஸ் ஜானகியம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் உன்னை சொல்லி குற்றமில்லை படத்திலிருந்து சொர்க்கத்தின் வாசற்படி. இதோ இந்த படம்.

அழகான அருமையான பாடல். சொர்க்கத்தின் வாசற்படி கேஜே யேசுதாஸ் சித்ரம்மா இருவரும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பரசுராமனையா அவர்கள். மனதை தொட்ட பாடல், இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள். ராஜேஷ் பாடல் பதிவு அருமை சூப்பர், அனுசியா சகோதரிக்கும் வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள். அடுத்து பிள்ளையார்பாளையம் பரசுராமனையா அண்ணா அவர்கள், அருமையாக பேசினார் நண்பர், அவருக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் என்றும் நம் கன்னியாகுமரி இரணியர் ஜெகதீஷ் ஐயா அவர்களுக்கு அந்த வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. அடுத்து பிள்ளையார்பாளையம் பரசுராமன் தனலட்சுமி ஐயா அவர்கள், அருமை அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. தேன்மொழி அவர்கள், இரணியர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் கவிதை போல் பேசினார்கள், நன்றி நன்றி, அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அகிலா ஸ்ரீதர் அவர்கள், வண்ண களஞ்சியமே சிந்தும் பனித்துளியே சொர்க்கத்தில் சொர்க்கத்தின் வாசற்படி என் கல்லூரி கால பாடல்கள். ஆஹா, வண்ண களஞ்சியமே சிந்தும் பனித்துளியே சொர்க்கத்தின் வாசல்படி என் கல்லூரி கால பாடல்கள், சிறப்பு சிறப்பு. அடுத்து ரெடியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், தொட்டாம்பாளையம் கோயில பழனிச்சாமி அவர்களை இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று வாழ்த்துடன் இணைந்துள்ளார்கள் நம் நிகழ்ச்சியில், நன்றி. தேன்மொழி சகோதரி, பாடல் மிகவும் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. அடுத்து தூத்துக்குடி செல்வி அவர்கள், சொர்க்கத்தின் வாசற்படி மிகவும் அழகான அருமையான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்றும் நம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள், நன்றி. தேன்மொழி அவர்கள், இனிமையான மெலோடி சாங் பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய அத்துணையை உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்து கோபுர வாசலிலே இந்த படத்தில் கேஜே யேசுதாஸுடன் ஜானகி அம்மா, நாதம் எழுந்ததடி, இதோ இந்த பாடல்.

0: அழகான அருமையான பாடல் கேஜே எஸ் தாசுடன் ஜானகி அம்மா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் எங்க இருக்கேன்னு தெரியவில்லையே. தேன்மொழி அவர்கள் இனிமையான மெலோடி சாங்ஸ் பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடல் மிகவும் அருமை என்று ரெடியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் பாராட்டி உள்ளார்கள். அதை படித்து விட்டேன், சரி பரவாயில்லை. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் ஐயா. வானொலி நேயர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் சபரி வானொலி இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் பிறந்த நாளை வாழ்த்துக்கள் கூறிய அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் ஐயா என்று பாராட்டி வாழ்த்தியுள்ளார். நன்றி நன்றி நண்பரே. அடுத்து பிள்ளையார்பாளையம் பரசுராமன் தனலட்சுமி அண்ணா அவர்கள், நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்துணை பாடலுமே அருமை. பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கும் அது அற்புதமான சூப்பரான இசைத்தரத்தில் ஒலிக்கவிட்டு எங்கள் அன்பான ராமாபுரம் அனுசியா சகோதரிக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி நன்றி அண்ணா நன்றி. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், இசைத்தரம் அறுவை சூப்பர் என்றும் வீணையை கண்முன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு. அடுத்து பிள்ளையார்பாளைய பரசுராம் தனலட்சுமி அண்ணா அவர்கள், இசைத்தரம் அருமை சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். அடுத்து கோவை பத்மா சகோதரி அவர்கள், இதற்கு முன்பு ஒழித்த பாடலுக்கு சொர்க்கத்தின் வாசற்படி பாடல் அருமை சகோதரா, அருமையான தேர்வு சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி பிரமாதம் கலக்குங்க என்று கலக்கிட்டு போயிருக்கின்றார்கள். அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார்கள், மனதைவருடன் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து தீபா ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் போட்ட பதிவுக்கு தொட்டாம்பாளையம் பழனிசாமி நன்றிமா என்று பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். பாடல்களை தொகுத்து அனுப்பிய சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல். இன்று எப்படி யார் குரலில் பேசுகிறார் என்று எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம் நாம் அனைவருமாக. இதோ
1: ஹலோ
0: ஹலோ ஹலோ, மைக்கு மைக்கு நல்லா வச்சுக்குங்க.
1: வணக்கம் வணக்கம். இனிமையான பாடல்கள், சிறப்பான முறையில் அற்புதமான ஒரு மெலோடி கிங் அப்படின்னு சொல்லலாம் பாடகர் கேஜே யசோதை கார்த்திக் அவர்களுக்கு யசோத் பாடிய பாடல்களை இனிமையான முறையில் நான் தொகுத்திருக்க அந்த பாடல்களை அழகாக எடுத்துக் கொடுத்த உங்களுக்கு முதல் நன்றி.
0: நன்றி.
1: பாடல்கள் பலர் எல்லோரும் வாட்ஸ்அப்ல பதிவு போடும் போது அவர்களோடு இணைந்து நம்மால் பதிவு போட முடியவில்லையே என்ற ஏக்கம் இருக்கும். அந்த இயக்கத்தை போக்கும் வண்ணம் சகோதரி அகிலா சகோதரி அவர்கள் முதலிலிருந்தே என் சார்பில் பதிவுகளை ஏற்றுக் கொண்டிருந்தார். பின்பு அன்னி பத்மா அவர்களும் பதிவுகளை ஏற்றுக் கொண்டிருந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களுக்கும் நன்றி. பாடல்களை கேட்டு முதலிலிருந்தே பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கும் நமது நண்பர்கள், அத்தனை நண்பர்களுக்கும் பாடல்களை ரசித்த அவர்கள் அனைவர்களுக்கும் நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக இந்த பத்ரே பாய் இருக்கும் கோகிலா பழனிசாமி அண்ணாவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர் மேலும் மேலும் சிறப்பான முறையில் இன்னும் நல்ல முறையில் வெற்றிகரமான வாழ்வு அவரின் வாழ்வு அமைய வேண்டும் என்று அவரை வணங்கி வாழ்த்தி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த கீதநேசன் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி. இதற்கு முன்பாக நேற்று நம் உரையாடிய பொழுது கன்னியாகுமரி இரநேர் அவர்கள் தஞ்சாவூர் கல்வெட்டை பற்றி
1: அவரை பற்றி கூற வேண்டும். கவிதையை அற்புதமாக, அதாவது இப்படித்தான் ஒரு பாடலை நாம் கேட்கிறோம், ஆனால் அவர் கவிதையை சிறப்பாக கூறக்கூடிய ஒருவர். சிறந்த முறையில் கவி நயத்தோடு பேசி நமது சபரி வானொலியில் ஒளிபரப்பாகும் ஒவ்வொரு பாடல்களையும் என்னிடம் தொலைபேசி மூலம் அழைத்து அந்த பாடல்களின் ஒளித்தரத்தை, அவர் மிகவும் அதிகமாக ஒளித்தரம் விரும்பக்கூடியவர், ஆகையினால் ஒவ்வொரு முறையும் அழைத்து இந்த பாடல் எவ்வளவு குவாலிட்டியாக எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்று கூறுவர். அது போல கவிதையாக வந்து வாழ்த்துக்களை தெரிவித்த ஜெகதீஷ் அண்ணாவுக்கும் வாழ்த்து.
0: அது போல நேற்று நம் அவர் உரையாடிய பொழுது தஞ்சாவூர் கல்வெட்டை பற்றி அந்த ராஜராஜ சோழன் அந்த சிவாஜி பிறந்த நாளை முன்னிட்டு அந்த சிவாஜி எந்தெந்த படத்தில் எப்படி நடித்திருப்பாருன்றதற்கு ஒரு முன்னோட்டம் ஒரு உரையாடினார். அப்பொழுது எனக்கு அந்த ஞாபகம், பழைய ஞாபகம், மூதாதிகள் எத்தனையோ தலைமுறைக்கும் முன்பு இருந்த ஒரு மூதாதிகளுடைய ஞாபகம் எனக்கு வந்தது. அதை தெரிவித்தேன். அதுபோல இன்று பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்திலிருந்து மல்லிகையே மல்லிகையே தூதாகவா இந்த பாடல் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் அசோக் பல்லரில் இருக்கும் உதயம் தியேட்டரில் வந்து முதல் படம் ரிலீஸ் அன்னைக்கே முதல் படம் போய் நாங்கள் பார்த்துட்டு வந்த ஒரு ஞாபகம். இது பழைய நினைவுக்கு கொண்டு வந்த ராஜேஷ்.
1: இந்த மாதிரியான வாய்ப்புகள் இந்த திரைப்பட பாடல்களுக்கு தான் உண்டு.
0: கண்டிப்பா
1: படத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் தேடி பிடித்து பார்க்க வேண்டும்.
0: கண்டிப்பா.
1: ஆனால் இந்த பாடல்களை அடிக்கடி நாம் கேட்கும் பொழுது நம்மை நமது கல்லூரி நினைவுகளுக்கும் நமது பழைய நினைவுகளை இந்த 4 அல்லது 5 நிமிடங்கள் நம்மை எங்கோ
0: கொண்டு செல்லும். ஆமா ஆமா. அந்த அந்த பாடல் ஒலிக்கும் பொழுது என்னுடைய கணவருடன் என் பக்கத்தில் நாங்கள் இருவரும் இணைந்து அங்கு உட்கார்ந்து அந்த பாடல் காட்சியை பார்த்த ஒரு ஞாபகத்தில் அந்த பாடல் ஒலித்த ஒரு எப்படி சொல்வது 5 நிமிடம் 10 வினாடி
1: நினைவுக்கு கொண்டு வந்ததற்கு பாடலை வழங்கியதற்கு
0: கொண்டு வர ஒரு அந்த இதயராக நிகழ்ச்சியில் எல்லா பாடல்களும் ஒவ்வொரு பாடலும் என்னுடைய பழைய நினைவுக்கு கொண்டு வரும் நண்பா. அப்படிப்பட்ட பாடல் தான் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் கொஞ்ச நாள் என்னுடன் இருந்து இருந்தால் என்னுடைய கணவர் இன்னும் எத்தனை படங்கள் பார்த்திருப்பேனோ எத்தனை அந்த ஒரு எப்படி சொல்வது அந்த ஞாபகம் வந்திருக்குமோ. ஆனால் எனக்கு கொடுப்பன இல்லை, நான் ஒரு துர்தர்ஷசாலி.
1: கொடுப்பன இல்லை என்று கூறுவதை விட உங்களோடு வாழ்வதற்கு அவருக்கு கொடுப்பன இல்லை என்பதுதான் உண்மையான ஒன்று.
0: நன்றி.
1: என்ன செய்வது, சில நேரங்களில் சில இறைவனின் கணக்கு வேறு மாதிரியாக இருக்கிறது.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: மாற்ற முடியாது.
0: கண்டிப்பா. சரி நண்பா, நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம். வருஷம் 16 இந்த படத்திலிருந்து கங்கைக்கரை மன்னனடி இந்த பாடலை கேட்டு ரசித்து விட்டு நம் நிகழ்ச்சி நிறைவு செய்வோமா? நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சியை பற்றி பாடல்களை தொகுத்து அனுப்பிய சகோதரர் சிறு உரையாடல். சிறு உரையாடல் என்று சொல்வதை விட அழகாக உரையாடி சென்றார். பாடல் நாம் கேட்டு ரசித்தோம். நம் நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வந்துவிட்டோம். வருஷம் 16 படத்திலிருந்து கங்கைக்கரை மன்னண்டி இதோ கே.ஜி. யேசுதாஸ் குரல் இந்த பாடலை கேட்டு ரசித்து விட்டு நம் நிகழ்ச்சி நிறைவு செய்வோமா?

0: Ready? One, two,
1: three, four.
2: கங்கைக்கரை மன்னனடி, கண்ணன் மலர் கண்ணனடி.

ஆயிரம் நிலவாய் பொழியும் தங்கம் ஒரு ஆறிலை போலிங்கு நடனம் புரியும் அன்பே என மாதவன் தோல் தொடர்ந்து நாள் உருகும் காத்திருப்பான் கையனுக்கே

நிகழ்ச்சி நிறைவு பாடல் அழகாக கம்பீரமாக ஒலித்துச் சென்றது கேஜே யேசுதாஸ் குரலில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், பிள்ளையார்பாளையம் பரசுராமன் அண்ணா அவர்கள் கைத்தட்டி சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள், ஆஹா நிறைவு பாடல் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார், சேம மனதை தொட்ட பாடல், அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், அருமையான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார், அற்புதம் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி வாவ் என்று தேன்மொழி அவர்கள் இதயத்தை அள்ளி தூவிக்கொண்டு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்றும், கே ஜே யேசுதாஸ் ஐயாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார், இசைத்தரம் சூப்பர் என்றும், இன்று ஒலித்த பாடலின் பாடலுக்கு உண்டான ஒரு இது கார்த்திக் படத்திலிருந்து தான் பாடல்கள் ஒலித்து வந்தது. அந்த கார்த்திகை கண்முன் கொண்டு வந்துள்ளார் நம் சிறப்பு தேன்மொழி அவர்கள். பாட்டுன்னா இப்படி பாடணும், சிறப்பு மகிழ்ச்சி என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து பிள்ளையார்பட்டி சாரி பிள்ளையார்பட்டி போய்விட்டேன், தஞ்சாவூர் பிள்ளையார்பாளையம் பரசுராமன் தனலட்சுமி அவர்கள் பொன்னாடை போர்த்தி பரிசளித்து கொண்டிருக்கின்றார். அழகழக ஒரு நடனத்துடன் குழந்தையாக மாறி சூப்பர் டான்ஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார்கள், இன்று இதய ராகம் என்னும் இனிய நிகழ்ச்சியை அழகாகவும் அருமையாகவும் சிறப்பித்த ராஜேஷ் ஐயா அவர்களுக்கும், மற்றும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் அனுசியாமயம் அவர்களுக்கும் எனது நன்றிகள் பல. நன்றி நன்றி நன்றி என்று கைகூப்பி நன்றியை தெரிவித்துள்ளார். நன்றி. தேர்மொழி சகோதரி அவர்கள், இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் தேர்வு செய்த சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கு நன்றி. பாடல்களை அற்புதமாக தொகுத்து வழங்கிய அனுசியாக்கா அவர்களுக்கும் நன்றி நன்றி, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணையை பாராட்டிய அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இதுவரை நம் சபரி வானொலியில் இதய ராகம் நிகழ்ச்சியில் கோவை ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் நடிகர் கார்த்திக் நடித்த ஒரு சில படங்களில் இருந்துதான் ஒரு சில பாடல்கள் வளம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும், நிலைய இயக்குனர் மற்றும் உடன்பணி புரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

அன்பான சவரி வானொலி சங்கங்களுக்கு அன்பான மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 8:03. திரை காணும் நிகழ்ச்சி வழங்குவது தனலட்சுமி பரசுராமன். திரை காணும் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடலை குரல் பதிவாக பதிவிடுங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சென்னை மோகனரங்கம் பத்மாவதி விருப்பமாக, ஐயா விருப்பமாக ஒரு சூப்பர்

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான படம் ஒளித்தது. குமரை கோட்டம் படத்துலேருந்து விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை மோகனரங்கம் பத்மாவதி ஐயா விருப்பத்தில் ஒழித்தது. நன்றிகள் ஐயா, ஒரு அருமையான அற்புதமான பாடல். நன்றி. பாடலை கேட்டு பதிவு கொடுத்துறார். பாடலை வழங்கினதுக்கு நன்றி, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறார். நன்றி, நன்றி ஐயா. ராமாபுரம் அனுஷா சகோதரி வந்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ராமன் தேடி செய்த படத்திலிருந்து சென்னை பத்மாவதி அம்மா விருப்பத்தில் இதோ ஒலிக்கும் பாடல்.

நம்ம சவரி வானொலி சொன்னங்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்வது, உங்கள் விருப்பமான பாடலை குரல் பதிவாக பதிவிடுங்க. நன்றி.

நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான அற்புதமான படம் ஒளித்தது. ராமன் தேடி செய்த படத்துலேருந்து ஒரு சூப்பரான படம் ஒளித்தது. பாடலுக்கு விருப்பம் சென்னை பத்மாவதி அம்மா விருப்பத்தில். நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. பாடலை கேட்டு பதிவு முடித்துகிறாங்க.

அடுத்த பாடலாக ரிக்ஷா மாமா படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல், செய்யார்

நிகழ்ச்சியில் ஒழித்த ஒரு அற்புதமான பாடல் ஒழித்தது. ரிக்ஷா மாமா படத்திலிருந்து சூப்பரான பாடல் ஒழித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் செய்யார் சந்திரசேகர் ஐயா விருப்பத்தில் ஒழித்தது. நான் விரும்பி கேட்ட பாடலை வழங்கினதுக்கு நன்றி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறார். நன்றிகள் ஐயா.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக காதல் படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் உள்ளது. ஐயா கீதேசன் ஐயா விருப்பத்தில், குடும்பத்தார் விருப்பமாக ஒழிக்கும் பாடல்.

ஒழித்த ஒரு சூப்பரான பாடல் காதல் படத்திலேருந்து, ஐயா கீதநேசன், ஐயா கீதநேசன் ஐயா ஜெயா குடும்பத்தாரும் விரும்பி கேட்ட பாடல், ஒரு சூப்பரான பாடல். நன்றிம்மா. நேற்று அடுத்த பாடலாக காஞ்சிபுரம் பிள்ளையார் பாடத்திலிருந்து திருப்பூர் சுந்தரி சகோதரி விருப்பமாக ஒழிக்கும் பாடல்.

ஒழித்த ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை காஞ்சிபுரம் பிள்ளையார் பார்த்துருந்து திருப்பூர் சுந்தரி சகோதரி விருப்பமாக ஒழித்தது. நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தேருக்கு நன்றி.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கரூர் வளர்மதி நித்யானந்தம் சகோதரி விருப்பமாக புதிய மனிதன் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் சகோதரி விருப்பமாக. சகோதரி இந்த பாடல் தானான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, பார்த்துங்க. ஆனால் அந்த படம் பாடல் தான்.

ஒழித்த ஒரு சூப்பரான பாடல். ஆனால் பாடல் கொஞ்சம் மாயி போய் சகோதரி, குழச்சிக்காதீங்க. பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் பாடலை வழங்கினதுக்கு மிக்க நன்றிகள் அண்ணா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நன்றிம்மா. அது எப்படியும் மிஸ் ஆகி போச்சு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக தேன்மொழி சகோதரி விருப்பமாக சத்திரியன் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல்.

சத்திரியன் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தேர்மொழி சகோதரியாக விருப்பமாக ஒலித்தது. நன்றி சகோதரி, ஒரு அருமையான பாடல். நன்றி பாடலை தந்ததுக்கு, நன்றி மகிழ்ச்சி சொல்கிறேன். நன்றிம்மா. கரூர் வளர்மதி நித்தியானந்தம் சகோதரி விருப்பமாக விடுபட்டு போன பாடல் இதோ ஒலிக்கப் போகிறது.

நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. புதிய மனிதன் படத்திலிருந்து கரூர் வளர்மதி நித்யானந்தம் சகோதரி விருப்பமாக ஒலித்தது. நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தேர்வு. நன்றி. பாடலை கேட்டு பதிவு முதுகிறாங்க. நன்றிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. பாடல் மிஸ் ஆகி போச்சு, ஒளிக்க விட்டேன். நன்றிம்மா.

நேஷனல். அடுத்த பாடலாக தேனி மாவட்டம் விஎஸ் ராஜனின் விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல் இதோ ஒலிக்கும் பாடல்.

0: கலையரசி படத்திலேருந்து ஒரு அற்புதமான பாடல்.
1: போட்டி அவளும் தானே, அவள் கேட்பதா இருந்தா நான் பாடுவேன்.
2: நான் கேட்க வேண்டியதில்லை.
1: அப்ப போட்டிக்காக வேண்டாம். என்ன, நான் சில உண்மைகளையும் சொல்ல போகிறேன், கேட்கிறேன்.
2: தலைவா, என்னை மன்னிக்கவும்.
1: நான் சொல்ல போவதை கேட்டால் இங்கிருந்து நீ போகவே மாட்டாய்.
3: அவள் போகட்டும். கோமாளி, இந்தியாவை பற்றி பாடு.
4: இந்தியாவை பற்றி தானே ஓ பாடுகின்ற.
5: தஞ்சம் என்று வந்தவரை தாய் போல ஆதரித்து வஞ்சகரின்

ஒழித்த ஒரு சூப்பரான படம் ஒழித்தது. தேனி மாவட்டம் விஎஸ் ராஜனின் விருப்பமாக ஒரு அற்புதமான படம், கலையரசி படத்திலேருந்து. நன்றியா, ஒரு அருமையான படத்திற்கு நன்றி. பாடலை கேட்டாரா இல்லையான்னு தெரியலையே.

நியூஸில் அடுத்த பாடலாக சத்தியமங்கலம் கோகிலா பழனிசாமி விருப்பமாக காதலர் தினம் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் இதோ அவர் விரும்பி பேற்ற பாடல்.

தேனி மாவட்டம் விஎஸ் ராஜனின் விருப்பமாக ஒழித்தது. பாடலை கேட்டு பதிவு கொடுத்துறாரு. தனலட்சுமி பரசுராமன் பாடல் வழங்குறதுக்கு நன்றி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிடுறாரு. நன்றி இல்லையா.

காதலர் தினம் படத்திலிருந்து ஒரு சூப்பரான படம் பிடித்தது. சத்தியமங்கலம் கோகிலா பழனிசாமி சகோதர விருப்பமாக ஒரு சூப்பரான படம் பிடித்தது. பாடலை கேட்டு நன்றி பதிவு கொடுத்துகிறார். நன்றி இல்லையா, ஒரு அருமையான பாடத்திற்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

அக்னி நட்சத்திரம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான படம் ஒழிக்க போகுது. விருப்பம் சென்னை அகிலா சிதர் விருப்பம் சகோதரி விருப்பமாக. நன்றிம்மா, ஒரு அருமையான படத்திற்கு இதோ ஒழிக்கும் பாடல் உங்கள் விருப்பமாக.

நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. அக்னி நட்சத்திரம் படத்திலேருந்து பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சென்னையிலேருந்து கீதா குமார் சகோதரி விருப்பமாக ஒலித்தது. நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி.

சிங்கிள்ஸில் அடுத்த பாடலாக ஒரு சூப்பரான பாடல், வீட்டுக்கு ஒரு பிள்ளை படத்திலிருந்து, கடலூர் மாவட்டம் சரவணன் சகோதரர் விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல், இது ஒலிக்கும் பாடல்.

0: ஒலித்த ஒரு சூப்பரான பாடல். வீட்டுக்கு ஒரு பிள்ளை படத்திலேருந்து கடலூர் மாவட்டம் சரவணன் சகோதரர் விருப்பமாக ஒலித்தது. நன்றி, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. ஒரு சூப்பரான பாடல். பாடலை கேட்டு சோலைச்சேரி தேர்மொழி சகோதரி ஒரு அழகான சிக்கர் பதிவெல்லாம் கொடுத்து பாடல் உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீட்டில் அடுத்த பாடலாக நீ செய்ய முறுக்கு படத்திலேருந்து காஞ்சிபுரம் பிள்ளையார் படத்தின் சித்ரா முருகன் தினேஷ் விருப்பமாக ஒலித்தது. சித்ராவுக்கு இன்று 45வது பிறந்தநாள். அந்த சகோதரிக்கு என் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்க வளமுடன். இந்த நல்ல நாளில் ஒரு உற்சாகமான பாடலை கேட்டுக்கிறாங்க. மீசைய முறுக்கு படத்திலேருந்து இதோ சித்ரா விரும்பி கேட்ட பாடல்.
1: அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான்.

0: நிகழ்ச்சியில் ஒரு துள்ளலான பாடல் ஒலித்தது. மீசைய முறுக்கு படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல். இப்போ தான் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்ன போய் பார்த்துட்டு வந்தோம் அந்த படம். படம் சுமாராக தான் இருந்தது, ஆனால் இந்தமாரி பாடல் தான் உள்ளவே ஒரே சவுண்டு. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் காஞ்சிபுரம் பிள்ளையார் பாடத்திலிருந்து சித்ரா முருகன் தினேஷ் விருப்பமாக ஒலித்தது. இன்று பிறந்தநாளை முன்னிட்டு உற்சாகமான பாடலை கேட்டுக்கிறாங்க. நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தெருக்கு நன்றி. பாடலை கேட்டு அறிவழமங்கை, சேலம் மாவட்டம் அறிவழமங்கை பாடலை கேட்டு அழகான சிக்கர் பதிவெல்லாம் தெரிக்க விட்டுக்கிறார். அதேமாதிரி சோளச்சேரி தேன்மொழி சகோதரியும் சிக்கர் பதிவு அதிகமாக கொடுத்துக்கிறாங்க. நன்றிமா, இரவு ரொம்ப ரொம்ப நன்றி. நீட்டில் அடுத்த பாடலாக ஒரு அருமையான பாடல் சேலம் மாவட்டம் அறிவழமங்கை விருப்பமாக இதோ தம்பி விரும்பி கேட்ட பாடல். இந்த இனிமையான இரவு நேரத்தில் ஒரு சூப்பரான இசைத்தரத்தில் ஒரு அருமையான பாடல் இதோ.
1: அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான்.

நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. அமைதி படை படத்திலேருந்து ஒரு அற்புதமான பாடல். ஒரு அமைதியாக போய் கொண்டிருக்கும் அந்த இரவு நேரத்தில் கேட்கும் போது ஒரு இசையே ஒரு அழகாக இருக்கும் அந்த பாடலில். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் அறிவழமாக விருப்பமாக நடித்தம்பிய ஒரு அருமையான பாடல் தரும். என்னுடைய விருப்ப பாடலை தந்ததுக்கு மிக்க நன்றிகள் அண்ணா அப்படின்னு பதிவு கொடுக்குறாரு. நன்றி நன்றி தம்பி. நிகழ்ச்சியோடு இணைந்து பாடலை பதிவிட்டு நன்றி பதிவு கொடுத்த உங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒரு சூப்பரான பாடல் இதோ

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சோழச்சேரி விஜயரசகுமார் சகோதரி விருப்பமாக நந்தவனத்தேர் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டுக்கிறாங்க இந்த இனிமையான இரவு நேரத்தில். நன்றி சகோதரி.

நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. சோழச்சேரி விஜயரசகுமார் சகோதரி விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல். நன்றி சகோதரி, பாடலை கேட்டு என் விருப்ப பாடலை தந்ததுக்கு நன்றிகள் அண்ணா அப்படின்னு பதிவு கொடுத்துக்கிறாங்க. நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல், அழகான சிக்கர் பதிவெலாம் கொடுத்துக்கிறாங்க. தேன்மொழி சகோதரியும் அழகான சிக்கர் பதிவெலாம் கொடுத்துக்கிறாங்க. நன்றிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு சூப்பரான பாடல். என்னுடைய விருப்பத்தில் இந்த இனிமையான இரவு நேரத்தில் ஒரு மென்மையான பாடலோடு நிகழ்ச்சியை முடிப்போம். இதுவரை நிகழ்ச்சியில் இணைந்து பாடலை பதிவிட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனதார வாழ்த்துக்கள், நன்றிகள். பாடலை கேட்டு உற்சாகமாக சிக்கர் பதிவும் பதிவும் கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய நிகழ்ச்சியில் இன்னும் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். அதில் எதனா பிழை இருந்ததுன்னா கோச்சிக்காதீங்க. இதோ இனிமையான இரவு நேரத்தில் ஒரு மென்மையான பாடல்.

நிகழ்ச்சியில் ஒரு நிறைவாக ஒழித்த பாடல், ஒரு மென்மையான சூப்பரான பாடல் ஒழித்தது என்னுடைய விருப்பத்தில். மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். அதுவரை உங்களை விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்களுடன் நல்லசி பரசுராமன். நன்றி, வணக்கம். அனைத்து உலகங்களுக்கும் அன்பான இரவு வணக்கம். நன்றி.